0: FM 93.5, FM 93.7, Lakhana, Radio ITN.
1: காட்டாக் கலின் பத்தத விஸ்தர சமக அலுத்தும துரத்துருதனகன் உன்னு சும்முன தேஷு பாலனைய விதிஸ் கிரிடா துரத்துரு சவிஸ்தரன்
2: Lakhana, மோனின் ஏசல்
0: சனம்மரைய அத்யக்ஷனைய பிரியந்த பிரணாந்தோ
3: தமசம் கத்தக்கலி சர் கவுரு நாக் தமங்க பாண்ட ஆதரேனே சர் பயகரன்னாதன்
4: முகாக்
3: பயகரன்னாதன்
4: தமசை கொமதே கரன்னே
3: மான் வெடே பாரதிலதியனே சர் வெடே தக்கிடம கிரே சர்
4: அரி அரி அரி பாலமுக்கு
0: சனம்பரைய
4: மர் சலிடியாக்குவாக அண்ணும் நேலதியனும்
5: ஏம் முகரது
4: கமேதலகிச் வகத்துவான்